0: வியாபத்தி வெண்ண புலுவாங்க தீவிர வியாபத்தி வெண்ண புலுவாங்க மாணவ சம்பத் சம்பந்த வியாபத்தி வெண்ண புலுவாங்க உதாரணையாக ஏகாலே போர்ட் சிட்டிய அதிவேகி மார்க விதுரி பலாகாறு குவன்பாலம் ஏ சியல்லம் நெலுங்குலுன நெலும்பொகுன ஏ அது சியலூம தேவால் ஹரா டொலர் லங்காவட்ட கலாகின என்னவா ஆயோஜக என்னவா ஆர்த்திகே சவிமத்தினோம் இல்லாண்ட பிமின் ஆர்த்திகே சவிமத்தினோனா ஆர்த்திக ரட்டே சங்வர்தன வெடையன்னோன ஏ சங்வர்தன வெடஹரா கர்ணவேமியாகியே சிட்ட மேசன் பாக் பாஸ்கி சிட்ட வடு பாஸ்கி சிட்ட ஏ ஹமகெனுகுகும அத்தட முதல் கலாகின அன்னோன குச்சிகார்மிக பிரபோதியாக தியன்னோன வீகோவியா சத்துட்டிங் இன்னோன அலகோவியா சத்துட்டிங் இன்னோன எலவலு கோவியா சத்துட்டிங் இன்னோன பலத்துரு கோவியா சத்துட்டிங் இன்னோன ஏ கிசிம பெத்தகிங் சங்வர்தனையாக தக்கினினே கிருஷிகர்மாந்தியே தியூனுவாக தக்கினினே ஆகமிக பெத்தெங் கத்தோதிங் முஸ்லிம் ஆகம அது ஹொந்தை கியானினே பௌத்த ஆகமட நிசி தனக்ல பெண்ணே அந்யாகம் பிலிபந்தவ நிசி வெட பிலிவலக்னே ஆகமிக பிரபோதே கத்தோ சம்ஸ்கிருதிய கத்தோ அவுருது உற்சவியாக்னே வெசக் உற்சவியாக்னே பொசன் உற்சவியாக்னே சம்ஸ்கிருதிய பிந்த வெட்டில வினாசுவேலா தியன்னி சமாஜே குகககமாய் வைரியாய் துஷ்டகமாய் விதரக் பெத்திரலா தியனோ தாம் பாசல கென கதாக்கரன்னே தருவான்கே அத்தியாபனை கென கதாக்கரன்னே சம்ஸ்கிருதிக உற்சவியாக்னே வினத தேசபாலாஜ்யை கென்னகோட லமயங்க சம்ஸ்கிருதிக அங்க தியனோ பெரகானோ சிந்து கியனோ ஏ ஐட தியாகி பிரதானே கரனோ ஏ கிசிம வெடபிலிவலக் நே ரப்பே ரட்டே ஹெல சம்ஸ்கிருதிய கெனக பிந்துவட்டம கிஹில்ல சமாஜ பசுபிம கத்த ஜீவத் தென்பய ஹிட்டபு கமங் அவில்ல வெடி தியனோ மரணவ கஹனவ எக்க எக்கா கெனஹில்ல குதல கெனகில்ல ஹிரேதானோ தேசபால நிவசியம் கதா கரன்னே நிதஹசக்னே தேசபாலன வேதிக்காவுக்கு கதா கரன்னே தேசபாலாஜ்யாட்ட நிசாசக்னே தேசபாலன கமீன நாயகீன்ட நிதாசக்னே தேசபாலனை கண்ண பாக்ஸிக்கர் நிதாசக்னே அது வேணுகூட அனுராதபுரே சமஹார கம்மல பதவிய வகை பிரதேசவில வி மிலதி கண்ணவா ஹஜே கபடாவலட்ட வி மிலதி கண்ணே ஜனதா விமுக்தி பெருமுனே பாக்ஸிக்கியாகே விதரை எதுகூட கிருஷிகர்மாந்தே வீட்டிக நிஷ்பாதனை கரன்னே ஜேவிபி பாக்ஸிக்கியா விதரது யுஎம்பி பாக்ஸிக்கியாகே வி வி நிமே இது போட்டி பாக்ஸிக்கியாகே வி வி நிமே இது ஸ்ரீலங்கா பாக்ஸிக்கியாகே வி வி நிமே இது இது ஏனிசா எவன்னி மகா அமுதும தேசபாலத்துல தமை மேகலு கினேன்சா அப்பி ஆன்னே சங்வர்தனை கரானம் கொஹேத சங்வர்தனை கரே கமக கிஹில்ல கேயாக் தேனகோட அப்பிட பெனபோய கேயாக் பியூர்த்த கல சங்வர்தனை கரா கியனோ பாரகட தார டிகக் தால அதிவேகி மார்க ஹதபு அப்பிய விவேச்சனை கரப்பு ஏகொல்லோ அத பாரகட தார டிகக் தால சங்வர்தனை கரா கியனோ குவன் பாலங் ஹதபு அப்பிய விவேச்சனை கரப்பு ஏகொல்லோ போக்குவரக்கட்ட வெளிக்கொட்ட டிகக் தால சங்வர்தனை கரா கியலா கியனோ யுத்தியக் நதர கரப்பு அப்பி சுனாமியக் ஜெயகத்த அப்பி கொரோனா ஜெயகத்த அப்பிகன கதா நொக்கர திட்டா குனாட்டுவே பஸ்ஸுக்கே விசிதனை பேரகத்த மெஹியுமட்ட சேனாதி நாயகத்துவே துண்ண சேனாதி நாயக்கியாகன கதா கரணும் இத்திங்க ஏனிசா ரத திஹா பெலுவம சமஸ்த ரட்ட ஆபஸ்தட மிசக் இதிரியட்ட கியபு அவருத்தக்க விதியட்ட நிமை பெத்தும் அப்பி தக்கின்னி மேக்கே தத்தியத்தின தேசபாலனே கரண அப்பிட நிவே மேக்கே பாடுவத்தின் அப்பிட வகேம மேரட்ட அநாகத்தே தக்கின்னின தருண தருணியன்ட தூதருவன்ட தமை ஆபஸ்தட மேரட்ட அவருத்தக்க கினியின் தெனிசா இதிரியட்ட அன்னோன ரட்ட ஆபஸ்ட கலாகினி கியபு திவசரக் விதிர்த்தமாய் அப்பி தக்கின்னி ஹபை ஏ வகேம அப்பி சத்துட்டு வேணவா சமார ராஜாயத்தனவல அதி விலாத்தின அக்ரமிகதா நத்தர கிரீம் சம்பந்தவ ஏ வகேம குடு எல்லீம ஈலங்கட்ட ஐஸ் எல்லீம ஏ வகே கட்டியுத்துவல்தி ஜனாதிபத்துமா தின சாயோகே ஏ நாயகத்தே போலீஸ் பத்துமா தின சாயோகே நாயகத்தே ஏவ அப்பி மொன்ன நாயக்கிய கரத் ஏவ பெசசுமட்ட லக்கரன்னு ஏ சம்பந்தம் அப்பி எத்துமாட்ட ஸ்தூதி வந்தேன் ஏ வகேம பார்லிமேந்து மந்திரி வருண்ட தீபு வர வரப்பிரசாத வித்தியட்ட பெர்மிட்டக நத்திர கிரியம் சம்பந்தம் அப்பி எத்துமாட்ட ஸ்தூதி வந்தேன் அபை பெசில் ராஜபக்ச மெத்துமா முதல்லமதி காலே கோட்டாபி ஜனாதிபத்துமாய் காலே தமாய் வாகன பெர்மிட்ட நத்திர கிரி என்னசா பார்லிமேந்து கீப்பு அப்பிட்டா வாகன பெர்மிட்டக லெபுரி நே அபை ஏகன கத்தா நோக்கர அத தத்துகன வித்தரை கத்தா கரன் இது என்னசா நரக அத்தரே ஹொந்தட்டிக்குத் வெளா தியனோ அபை ஹொந்தட்டிக்கு சீயட பஹக் வகே கெட்டி பிரமாணையாக வெனகொட்ட சீயட 95க்ம நரக பெத்தின் தமை பெத்தும் இஸ்ரஹட கிஹில தியனே ஏனிசா ஏக ஒப்பு கர்ண தவச மம கியனவாட வட ஏக ஒப்பு கர்ண தவச தமை செப்டம்பர் 12 சா செப்டம்பர் 13 12 வினதா அபே ரேலிய அனுராதபுரே 13 வினதா ஜனாதிபத்துமாகே ரேலி தேகக் அனுராதபுரே அன்னே தேக சம்சந்தனே கர்ல பெத்தும்டம பலன்ன புலுவன் 14 வினதா தவசி மீ வெடசடான கர்ணவானா මටත් වඩා හොඳට ඔයාට මේක විශ්ලේෂණය කරන්න පුළුවන් වෙයි.
1: හොඳයි ඔබට සමුදෙන්ට වෙනවා මොකද හේතුව හතරට ලංකා වෙලාවෙන් හතරට රැස්වීමක් තියෙනවා කියලා කියපු නිසා සමුදෙන්ට මත්තෙන් තවත් එක ප්‍රශ්නයකට පුළුවන් නම් පුංචි උත්තරයක් ලබා දීලම යන්න. මාලිමාවේ මහලේ කම්තුමා කිව්වා 20:50 වෙනකම්ම මාලිමාව තමයි ආණ්ඩු කරන්න කියලා. එතකොට 20:50 වෙනකම් ඉවසන්න වෙයිද අපිට?
0: ඔ ඉතින් ඒක එපක්ෂ මහලේ කන්තුම එහෙම කියන්නේ නැතුව කියන්නේ නැහැ නේ මේ 12 වෙනිදාන් පස්සේ ආණ්ඩුවේ කඩා වැටීම පටන් ගන්නවා එනිසා අපි මේ පරාජය ඕනම වෙලාවක බාර ගන්න සූදානම් කියලා කියන්නේ නැහැ. ඉතින් ඒ වගේම තමයි අපිටත් අපේ ආණ්ඩු පොඩ්ඩක් හරි අන්බැලන්ස් වෙන වෙලාවල් වලදී අපි දැකලා තියෙනවා රැලි පවත්වනවා. ගිහිල්ලා හයියෙන් කතා කරලා එනවා. අපි අහන්නේ ජනාධිපතිතුමාට බලය දුන්නේ 68 ලක්ෂයක් එකතු වෙලා රැලි පවත්වන්න මාලේකන්තුමා ගෙනල්ලා කතා සුන්දර කතා කියන්නේ ලාල්කාන්ත ඇමතුමා ගෙනල්ලා සුන්දර කතා කියවන නෙමෙයි. ඔය වියදම් කරගෙන ඔය ගම්වල ගිහිල්ලා බොරුවට රැස්වීම් කියලා ජනාධිපතිතුමා කතා කරලා ඉන්නේ. ඇයි ඉතින් මේ මාධ්‍ය කැඳවලා ජනාධිපතිතුමාට ජාතිය අමතන්න පුළුවන් නේ අගේට. ඉතින් එහෙම තියෙද්දි ජනතාව අතරට ගිහිල්ලා රැලි පෙන්නලා මං හිතන්නේ හදන්නේ යාට සෙනගින්නවා කියලා පෙන්නන. ඒකත් අසාර්ථකයි. ඊයේ 1500ක් විතර එකට දාන්න පුළුවන් ඩෝම් එකයි. එයින් ඩෝම් තුනක් ගැහුවා කියන්නේ එක තැනක 4500යි. අනෙක් තැන ඩෝම් දෙකයි ගැහුවා එතන 3000යි. 3000යි 4500යි 7500ක් තමයි උපරිම හිටියත් ඉන්නේ නැත්තේ. ඒ රැලි දෙකේ අපි ගණන් කරලා බලමු. ඒ නිසා ඉවෙනි තැනකට ගිහිල්ලා මහලේකම්තුමා ඒගොල්ලොන්ගේ කාඩර් එක චූන් කරන්න 2050 වෙනකන් අපි තමයි බලේ ඉන්නවා කියන කතාව හැර මම හිතන්නේ ටිල්වින් සිල්ලට වෙන කියන්න කිසිම දෙයක් ඉතුරු වෙලා තියෙනවා කියලා. ඒ නිසා මම ටිල්වින් සිල්ව ආදරණීය පක්ෂේ මහලේකම්තුමාටත් මතක් කරනවා 12 වෙනිදා අපේ රැලිය බලන්න 13 වෙනිදා ඔබේ රැලියට අවිල පිළිතුරු දෙන්න කියලා.
1: හොඳයි, බොහොම ස්තුතියි තිස කුට්ටියාරච්චි මැතිතුමනි. අපි මෙහි ඉඳලා ප්‍රාර්ථනා කරනවා 12 වෙනිදා රැලිය සාර්ථක රැලියක් බවට පත් වෙන්න කියලා. ඒ වගේම නාමල් රාජපක්ෂ මහත්මයාට ඉක්මනින්ම නිදහස් වෙන්නත් අපි මෙහි ඉඳලා සු ප්‍රාර්ථනා කරනවා. බොහොම ස්තුතියි.
0: ඇතුම් ඔගොල්ලෝ පිටරට ඉඳගෙන සහ මේ අහන රටවල් 70කට විතර ආසන්න කණ්ඩායමක් මං හිතන්නේ මම දන්න විදිහට මේ channel එක අහනවා. ඇතුම් ඔයා අපේ රටට ආදරෙන්, ඔයාට එහෙම දේශපාලන මතයක්, ලොකු දේශපාලන මතයක් පක්ෂයත් ඔබගේ පෞද්ගලිකව තිබුණත් මම විශ්වාස කරන ඔබ බොහොම ස්වාධීනව මාධ්‍ය හසුරවන පුජ්‍යලෙක්. ඉතින් ඒ නිසා ඔබ ආදරය කරන්නේ මාතෘභූමියට, ඔබ ආදරය කරන්නේ ජාතියට, ආගමට. එහෙම තරුණයෙක් මේ වගේ පිටරටක ඉඳගෙන රට වෙනුවෙන් කතා කිරීම සම්බන්ධව මේ රටේ වාසය කරන පුජ්‍යලෝ විදිහට අපි සියලුම දෙනාගේ හෘදයාංගම ස්තුතිය, ගරුත්වය පැතුම ඔයාට අපි පුද කරනවා. ස්තුතියි පැතුම ඔයාට.
1: ජය වේවා.
0: ජය වේවා.
1: වෙලවර 8:29යි.